0: ஹலோ ஹலோ ஹலோ ஊய் நீ சவா ஏகோ நூக்கோ
1: நூக்கோ
0: சவானி முக்காஞ்ச
1: Awa, Pak, kita dekat.